திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணா திருத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணா திருத்தா திட்டே கத்தா திட்டே கத்தா கதி கண்ணா